ஸ்தானம் சச்சு கண்டன் ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் ஜிவிக்கன் தன்ன தன்ன சத்குரு ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் ஜியோ மகாராஜ் ஆப் ஜீ தே ஹாஜூர் ஷபத் சௌங்கி ஆசாரி வார் தே போக ஜீ கீ அர்தாஸ் புல் சுக் மாஃப் கரணி சிக்க படதே சுனதே ਸਰਬੱਤ ਲਾਹੇਵੰਦ ਹੋਵਨ ਨਾਨਕ ਨਾਮ ਚੜ੍ਹਦੀ ਕਲਾ ਤੇਰੇ ਭਾਣੇ ਸਰਬੱਤ ਦਾ ਭਲਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ।